0: has also accused the TVK of using the suffering of the minor girls for political gains. Questions continue over the sequence of police action and the handling of the case under the previous DMK government. We will be going across to reporters in a bit from now, but take a listen to all the reactions coming in and the scathing attack, the first statement by the Tamil Nadu Chief Minister C. Joseph Vijay.
1: நம்ம தமிழ்நாட்டு இளம் பெண்களை அந்த பச்சை பிள்ளைங்களை ஒருத்தன் இத்தனை வருஷமா சீரழிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறான். அந்த கேஸ் போன டிஎம்கே கவர்மெண்ட்ல வந்தும் அந்த கேஸ அந்த சாப்டரை அந்த ஹிஸ்டரியவே எல்லாம் மூடி மறைச்சிட்டாங்க. என்ன டீலிங் நடக்குது உள்ளுக்குள்ள? தமிழ்நாடு கேள்வி கேட்குது சார், வாயை துறங்க சார், ஸ்டாலின் சார் வாயை துறங்க. உங்களோட சேர்ந்து அந்த மற்றும் பலரும் வாயை திறக்காம இருக்காங்க. இதுல கூடவா கூட்டு, இதுல கூடவா கூட்டு சேர்ந்துக்கிட்டு வாயை திறக்காம இருப்பீங்க? என்னமோ பெண்கள் பாதுகாப்புக்குன்னே பிறந்த மாதிரி இந்த திமுகவும் இந்த மற்றும் பலரும் அந்த அத்தனை பெண்களை சீரழிச்சானே, தூக்கி உள்ள வச்சிட்டோம். இப்போ அவனை பத்தியும் வாயை திறக்கல, அந்த ஆளை பத்தியும் வாயை திறக்கல. என்னடா இத்தனை வருஷமா மூடி மறைச்சு வச்சிருந்த ஒரு விஷயத்த விஜய் வந்தவனை தோண்டி எடுத்து வெளியே எடுத்து அவனை உள்ள தூக்கி வச்சுட்டான். அந்த அதிர்ச்சியில வாய் திறக்காம இருக்காங்களோ என்னமோ எனக்கு தெரியல. எல்லாம் பச்சை பிள்ளைங்க சார், பச்சை பிள்ளைங்க. அவங்களோட வழிய பத்தி வந்து வெளியில பேச முடியலன்னா அப்புறம் என்ன அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க இத்தனை வருஷமா? தயவு செஞ்சு விசில் சின்னத்துல ஓட்டு போடுங்க. நீங்க விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுறது இந்த பெண்களை அவதூறா அசிங்கமா ஆபாசமா பேசுற ஒவ்வொருத்தருக்கும் நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு தண்டனையா இருக்கும். இந்த திமுகவுக்கோ இல்ல இந்த தீய சக்திக்கோ இல்ல இந்த ஆபாச சக்திக்கோ மற்றும் பலருக்கோ நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா அது பெண்களை தப்பா பேசுறவங்களை நீங்க ஆதரிக்கிற மாதிரி ஆயிடும்.
0: You heard those first statements by Tamil Nadu Chief Minister on Veeramani case. Let's now give you a lowdown of what this case is actually about. The POXO case, which haunts Veeramani. First up, it was in 2025 that an FIR was registered on October 7th. A special POXO court rejected the closure report. Meanwhile, Veeramani, Shanti and Mahendra, all three of them were arrested. Veeramani aide Ganesan was also arrested. Police then identified survivor in the video. More than nine survivors allegedly were also identified. Veeramani's properties were searched by the crime branch. Documents, digital and financial evidence, all these evidences were seized. Property sales and money transactions also came under the probe. And this is the POXO case which continues to haunt Veeramani. I want to go across to my colleague Vijay and Sam joining me live from Chennai. I want to first come to you, Sam. We heard the first statement by the Tamil Nadu Chief Minister on the Veeramani POXO case. He's clearly come out all guns blazing against MK Stalin and the DMK government, equating voting for DMK is perhaps voting for anti-women safety in Tamil Nadu. Sam.
2: That's right, Rahesa. Vijay made this point to be his last point in his speech, highlighting that this by-election could have women's safety as a key poll issue, saying that during the DMK regime, nothing was done to arrest this particular perpetrator, as he called him, saying for years he has been abusing little children. And the DMK, he alleges, tried to cover it up and also erase it from the history. And he questioned why MK Stalin is silent and why the other Dravidian party, the AIADMK too, is silent on this. And just before this particular portion of his reference to the case, he said voting for the DMK or the AIADMK would be in support of their stand against women, as he called it, and he wanted them to vote for the TVK. He also took on the DMK on the alleged alliance or secret alliance between the DMK and the AIADMK, and in a sense justified why Maragadam Chandrasekhar, the TVK's candidate in the first place, had to resign from the AIADMK and decided to join hands with the ruling TVK.

0: Well, Chief Minister Vijay lashed out at the DMK today, the erstwhile government of the DMK, alleging a huge cover-up in the Veeramani Poxo case. Now, he has not really directly mentioned Veeramani's name, and this case is specifically important because the FIR in this case, Veeramani Poxo case, was registered as early as October 2025. But after the FIR was registered and the investigation was underway, the case was also stalled. And it was only after the court intervened in this matter that the investigation resumed. And now there have been not four, but in fact more arrests. Veeramani himself is in police custody now. And several allegations, several reports have also emerged showing that this was a man who was exploiting, sexually molesting several minor girls. There is a case that has emerged from 2019. POXO is being used to decide on this case. This case is specifically important because we're talking about Veeramani Rangasamy, an 84-year-old industrialist, a businessman, a big name when it comes to Tamil Nadu's construction industry. He's seen as a granite king. He's also seen as somebody who has who had philanthropy as one of his big interests. So he was part of several committees, both national and in state, and he was also involved in educational institutions. And here is a man who was also molesting young children, minors, mostly from underprivileged backgrounds. A Congress leader, meanwhile, has also spoken about it, and he has said that he, in fact, warned the Tamil Nadu police. In fact, he reached out to the Chennai police as early as in 2024 to tell them that there was something wrong that was happening, and the victims were also from SE families. But he also says that there was no adequate response from Chennai police at that point of time. Now, the TVK government, led by Chief Minister Vijay, has acted on two fronts. One, an SIT has been formed with four senior high-ranking officials, all women. And this is the team that's going to look into where the inquiry fell short and what really happened, who was responsible, if there was any political influence that was used in stalling of the case. Remember, it's only when the court intervened that the investigation in this case resumed, which is why there is a suspicion that there was a cover-up. Was it at an administrative level or was it at a political level? Remains a big question here. We also understand that government has issued orders to ensure that all those investigating officials, especially from Tamil Nadu police, Chennai police, who are investigating that case, some of them have also been responsible for stalling that inquiry. Those people, all of them, at least four of them, have been put on waiting list. Now, Chief Minister of Tamil Nadu, Joseph Vijay, spoke about it today without mentioning any names. He said that it was under the DMK government that a major cover-up took place. He asked for answers from Tamil Nadu ex-Chief Minister M.K. Stalin. The DMK, meanwhile, is saying that all of these allegations are flimsy, and they've also accused the TVK of politicizing the case and not really focusing on the investigation, especially because this is a POXO case. Let's take a look at some reactions before we get in our guests.
1: நம்ம தமிழ்நாட்டு இளம் பெண்களே அந்த பச்சை பிள்ளைங்களே ஒருத்தன் இத்தனை வருஷமா சீர் அழிச்சிட்டு இருந்திருக்கான். அந்த கேஸ் போன DMK கவர்மெண்ட்ல வந்தோம். அந்த கேஸை, அந்த சாப்டரை, அந்த ஹிஸ்ட்ரியவே எல்லாம் மூடி மறைச்சிட்டாங்க. என்ன டீலிங் நடக்குது உள்ளுக்குள்ள? தமிழ்நாடு கேள்வி கேட்குது சார், வாயை தொடங்க சார், ஸ்டாலின் சார் வாயை தொடங்க. உங்களோட சேர்ந்து அந்த மற்றும் பலரும் வாயை திறக்காம இருக்காங்க. இதுல கூட வா கூட்டு, இதுல கூட வா கூட்டு சேர்ந்துக்கிட்டு வாயை திறக்காம இருப்பீங்க. என்னமோ பெண்கள் பாதுகாப்புக்குன்னே பிறந்த மாதிரி இந்த திமுகவும் இந்த மற்றும் பலரும் அந்த அத்தனை பெண்களை சீரழிச்சானே தூக்கி உள்ள வச்சிட்டோம். இப்போ அவனை பத்தியும் வாயை திறக்கல, அந்த ஆளை பத்தியும் வாயை திறக்கல. என்னடா இத்தனை வருஷமா மூடி மறைச்சு வச்சிருந்த ஒரு விஷயத்த விஜய் வந்தவனை தோண்டி எடுத்து வெளியே எடுத்து அவனை உள்ள தூக்கி வச்சுட்டான். அந்த அதிர்ச்சியில வாயை திறக்காம இருக்காங்களோ என்னமோ எனக்கு தெரியல. எல்லாம் பச்சை பிள்ளைங்க சார், பச்சை பிள்ளைங்க. அவங்களோட வழியை பத்தி வந்து வெளியில பேச முடியலன்னா அப்புறம் என்ன அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க இத்தனை வருஷமா?
2: வாட் இஸ் எ கனெக்ஷன் ஃபார் த டிஎம்கே அண்ட் தட் கேஸ்? இட் இஸ் அ டர்ட்டி பாலிடிக்ஸ். இஃப் அட் ஆல் எனிபடி டன் எ மிஸ்டேக் ஆர் கிரைம், இட் இஸ் பவர் இன் யுவர் ஹேண்ட். டேக் யுவர் ஆக்ஷன். இன்ஸ்ட் ஆஃப் டேக்கிங் ஆக்ஷன்ஸ், யூ ஆர் மேக்கிங் எ ஃபிளிம்சி அண்ட் ஃபால்ஸ் அலிகேஷன் அகேன்ஸ்ட் ஒன் பொலிட்டிக்கல் பார்ட்டி அண்ட் கெய்னிங் அவுட் ஆஃப் தட். இட் இஸ் எ டர்ட்டி பாலிடிக்ஸ் ஆஸ் மை லீடர் சேஸ். You do politics fairly, you come and meet the public, you make your promises to fulfill and do your government. Instead of that, day to day, daily, what narrative can we set up? That was the mind blow of the Vijay. So it is a failure politics for him.
1: Dayu Sanji, whistle chinnathala vote podunga. நீங்க விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுறது இந்த பெண்களை அவதூறா அசிங்கமா ஆபாசமா பேசுற ஒவ்வொருத்தருக்கும் நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு தண்டனையா இருக்கும். இந்த திமுகவுக்கோ இல்ல இந்த தீய சக்திக்கோ இல்ல இந்த ஆபாச சக்திக்கோ மற்றும் பலருக்கோ நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா அது பெண்களை தப்பா பேசுறவங்களை நீங்க ஆதரிக்கிற மாதிரி ஆயிடும்.
3: தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் சட்டம் ஒழுங்கு மிகவும் மிக மிக மோசமான ஒரு சூழ்நிலை இருப்பதற்கு எடுத்துக்காட்டு கடந்த சில நாட்களாக நான் ஏற்கனவே என்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருந்தேன்.
4: இல்லை எடுத்த உடனே எல்லாத்தையுமே சிபிஐக்கு அனுப்பக்கூடாது. இது வந்து ஒரு டிஃபால்ட் ஆக்ஷனாக சிபிஐ ஃபஸ்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிற ஸ்டேட் போலீஸ் மேலே அவங்களை என்கொயரி பண்ண சொல்லணும், அவங்க ரிப்போர்ட் கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் அதில் வந்து அதில் வெளிப்படைத்தன்மை இல்லை யாரையாவது வந்து அவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு யாருக்கா ஃபீலிங் இருந்தால் அதுக்கப்புறம் சிபிஐ கேட்கலாம். எடுத்த உடனே சிபிஐ கேட்கறது என்னை பொறுத்த வரைக்கும் பொருத்தமாக இருக்காது. வி மஸ்ட் ஷோ சம் கான்ஃபிடன்ஸ் இன் தி இன்டர்னல் மெக்கானிசம் ஆஃப் தி போலீஸ் டிபார்ட்மெண்ட்.
5: தாவேக்காவை சார்ந்தவர்கள் அல்லது தமிழக அரசு ஏதோ தானாகவே முன்வந்து இந்த பிரச்சனைகளை எல்லாம் இந்த வழக்கை நேர்மையான முறையில் நடத்துவது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். கடந்த ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி போக்சோ நீதிமன்றத்தில் இப்போது இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கம் சமர்ப்பித்த ரிப்போ அறிக்கை என்பது இந்த வழக்கை.
0: Well, the Chief Minister of Tamil Nadu, while on a bipole campaign in Madurantakam, has slashed out at the DMK, saying that the pain and suffering of young children went completely unheard under the DMK regime. We have Richardson Wilson joining us now. He's a senior advocate. We have Felix Gerald of the TVK. We have Shalin Maria, who's an activist. And we also have Sumanth Raman, who's a political analyst. Thank you all of you for being part of this broadcast. Let me start with you, Richard. I know you feel very strongly about this, but there's also been a 10-month long delay in the investigation. This was a bipole campaign in which the Chief Minister, without taking names, has said that there was a cover-up. In fact, he used Tamil words to say that there was a proper cover-up, and the DMK did not

0: election commissioners, and this was to reduce paperwork and ease of citizens as well. And this were all accorded with the line under section 21(3) of the Representation of Peoples Act 1950. That was upheld by the Supreme Court earlier as well. So there was nothing wrong that went on as far as the sources in the Election Commission clearly telling us at this point in time.
1: Right, Aishwarya, thank you very much for getting us those details. Moving across, let's tell you in more detail about what happened today as far as the opposition versus the CEC is concerned. Now, the Election Commission war has now intensified as Congress began its nationwide protest earlier today. The protests were held in multiple cities like Delhi, Jammu, Kolkata, Lucknow, Dehradun, Guwahati, Patna and Chandigarh as well. Now, Congress had also put up posters of Gyanesh Hatao, Chunav Ayog Bachao in Delhi. Opposition posters were put up in several states as well, and the leaders were upping the ante, demanding an impeachment of the chief election commissioner and action against him. Rahul Gandhi had then accused Gyanesh Kumar, the CEC, of acting against India. He demanded his resignation. The Kokra Janata Party, meanwhile, had issued an ultimatum that if the CEC does not resign, they will begin a nationwide protest. The BJP, meanwhile, has hit back with its own barb. The BJP has claimed that the Congress leaders in Kerala love SIR and they had also hailed the process. Meanwhile, a PIL is filed against the CEC, Gyanesh Kumar, in Supreme Court as well. We are getting in certain political reactions on the story. Let's listen into that.
2: There are facts. There is evidence. It is there for the whole country to see. My brother has shown it. In many different press conferences, he has put the evidence forward. Now it is very clear 13 crore voters have been deleted. This is a lame excuse, and the BJP should stop making lame excuses. If they are meddling with our elections, and if their leadership is making the Election Commission do this, then it is an act of treason and they should be aware of it.
3: देखिए राहुल गांधी जी ने कल जो भी बोला प्रेस कॉन्फ्रेंस करके सीसी की वर्किंग के बारे में वो पूरा झूठ का पुलिंदा है. किसी भी तरह की सत्यता उनमें नहीं है ना वो प्रमाणित कर सकते हैं. झूठ बोलते हैं और वातावरण खराब करते हैं और भाग जाते हैं.
4: आपने लोकतंत्र की हत्या की. आप आतंकवादी से भी बड़ा गलत भूमिका निभाया. आपने दलित एसटीएससी ईबीसी और माइनॉरिटीज के वोट के 13 करोड़ वोट को काटा. तो आप लोकतंत्र के हत्यारे हैं. आप आतंकवादी से बुरा व्यवहार किया है. आपको फांसी होनी चाहिए. राष्ट्रों का मुकदमा होना चाहिए.
5: 4-6 महीने में विरोधी लोग एक इशू निकाल के लाते हैं और हमेशा ऐसा इशू लाते हैं जो देश के खिलाफ है, देश के इंस्टीट्यूशन के खिलाफ है, देश की बदनाम करने की इशू रहती है. जनता के सामने धीरे धीरे ये सब साफ हो रहा है. ये कुछ नहीं, स्टैंड छोड़ करके जैन जी हो गया, अब गणेश कुमार जी को लेके पड़े हैं. देश की जितनी संस्था है उसको कमजोर करने की साजिश चल रही है.
1: And while the opposition is uniting against the CEC's removal demand, there seems to be a disagreement within the NDA. Union Minister Chirag Paswan and NDLI has publicly called on CEC Gyanesh Kumar to clarify the Election Commission's position amid the controversy over reported differences within the poll panel. Now, Chirag Paswan has said that it would be problematic if doubts about the electoral process took root among the public, placing the responsibility on the CEC to address them.
6: नहीं पता, मैं सरकार का हिस्सा होने के नाते मैं किसी को डिफेंड नहीं करूंगा. ऐसे में एक स्वतंत्र संवैधानिक संस्था है चुनाव आयोग. ऐसे में अगर चुनाव आयोग के ऊपर ऐसे सवाल खड़े हो रहे हैं तो मैं मानता हूं कि ये जिम्मेदारी भी चुनाव आयोग की है, खासतौर पे सीईसी की है, कि वो अपने पक्ष में अपनी बातों को मजबूती से रखें. देखिए विपक्ष क्या बोलता है नहीं बोलता है मुझे उस बात से बहुत ज़्यादा फर्क नहीं पड़ता है. विपक्ष का काम है राजनीति करना. आप अगर आरोप नहीं लगाएंगे तो आप अपनी राजनीति को साधेंगे कैसे. पर ऐसे में विपक्ष को संतुष्ट कराने के लिए सीईसी को नहीं बल्कि जनता को विश्वास में लेने के लिए, लोकतंत्र की खूबसूरती है ये. ऐसे में अगर चुनावी प्रक्रिया के ऊपर ही लोगों का विश्वास या संदेह खड़ा हो जाएगा तो ये गलत है.
1: Shifting our focus to breaking news that's just coming in, M.K. Stalin has launched a sharp counter-attack on Vijay over the Veeramani case. Stalin has rejected any DMK connection to the case and has asked Vijay the Chief Minister of Tamil Nadu if he has forgotten to update his script. And he has also said that the High Court has advised against politicizing the matter. Stalin has also hit back over the Karur tragedy, accusing Vijay of having run and hidden after 40 people had lost their lives, and asked the Chief Minister to conduct some self-examination. Let's tell you more about what the case in Tamil Nadu is all about that's making headlines nationwide. Well, Tamil Nadu's Viramani Posso case has exploded into a political showdown, with Viramani in custody till October 9th. Vijay is alleging a cover-up and questioning a possible DMK deal. Stalin has hit back, rejecting the charge and telling the Chief Minister to update his script. The war of words has now escalated, with Vijay accusing the previous DMK government of covering up the abuse allegations and demanding answers from Stalin. Stalin, meanwhile, has rejected the allegations, as he has raked up the Karur stampede and denied any DMK connection to the case, and has hit back at Vijay. The former Chief Minister has also accused Vijay of politicizing the issue and asking the Chief Minister to introspect. The investigation is now entering a crucial phase, with an all-women SIT examining the case and the handling of evidence during the earlier probe.
7: இத்தனை வருஷமா சீர் அழிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறான். அந்த கேஸ் போன டிஎம்கே கவர்மெண்ட்ல வந்தும் அந்த கேஸ அந்த சாப்டரை அந்த ஹிஸ்டரியவே எல்லாம் மூடி மறைச்சிட்டாங்க. என்ன டீலிங் நடக்குது உள்ளுக்குள்ள? தமிழ்நாடு கேள்வி கேக்குது சார், வாயை தொடங்க சார், ஸ்டாலின் சார் வாயை தொடங்க. உங்களோட சேர்ந்து அந்த மற்றும் பலரும் வாயை திறக்காம இருக்காங்க. இதுல கூட வா கூட்டு, இதுல கூட வா கூட்டு சேர்ந்துக்கிட்டு வாய் திறக்காம இருப்பீங்க. என்னமோ பெண்கள் பாதுகாப்புக்குன்னே பிறந்த மாதிரி இந்த திமுகவும் இந்த மற்றும் பலரும் அந்த அத்தனை பெண்களை சீரழிச்சானே, தூக்கி உள்ள வச்சிட்டோம். இப்போ அவனை பத்தியும் வாயை திறக்கல, அந்த ஆளை பத்தியும் வாயை திறக்கல. என்னடா இத்தனை வருஷமா மூடி மறைச்சு வச்சிருந்த ஒரு விஷயத்த விஜய் வந்தவனை தோண்டி எடுத்து வெளியே எடுத்து அவனை உள்ள தூக்கி வச்சுட்டான். அந்த அதிர்ச்சியில வாய் திறக்காம இருக்காங்களோ என்னமோ எனக்கு தெரியல. எல்லாம் பச்சை பிள்ளைங்க சார், பச்சை பிள்ளைங்க. அவங்களோட வலிய பத்தி வந்து வெளியில பேச முடியலன்னா அப்புறம் என்ன அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இத்தனை வருஷமா?
8: வாட் இஸ் எ கனெக்ஷன் ஃபார் த டிஎம்கே அண்ட் தட் கேஸ்? இட் இஸ் எ டர்ட்டி பாலிடிக்ஸ். If at all anybody done a mistake or crime, it is power in your hand. Take your action. Instead of taking actions, you are making a flimsy and false allegation against one political party and gaining out of that. It is a dirty politics, as my leader says. You do politics fairly. You come and meet the public. You make your promises to fulfill and do your government. Instead of that, day to day, daily, what narrative can we set up? That was the mind blow of the Vijay. So it is a failure politics for him.
7: Dai senji whistle chinnathula vote podunga. Neenga whistle chinnathukku vote podradhu inda pengala avadura asingama aabasama pesura ovvoru tharukku neenga kudukra migapperiya oru thandanaiya irukum. இந்த திமுகவுக்கோ இல்லை இந்த தீய சக்திக்கோ இல்லை இந்த ஆபாச சக்திக்கோ மற்றும் பலருக்கோ நீங்கள் ஓட்டு போட்டீங்கன்னா அது பெண்களை தப்பாக பேசுகிறவங்கள நீங்கள் ஆதரிக்கிற மாதிரி ஆகிடும்.
9: தாவேக்காவை சார்ந்தவர்கள் அல்லது தமிழக அரசு ஏதோ தானாகவே முன்வந்து இந்த பிரச்சனைகளை எல்லாம் இந்த வழக்கை நேர்மையான முறையில் நடத்துவது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். கடந்த ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி போக்சோ நீதிமன்றத்தில் இப்போது இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கம் சமர்ப்பித்த அறிக்கை என்பது இந்த வழக்கை முடித்துக் கொள்வது என்கிற முறையில்தான் காவல்துறையின் சார்பில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. ஆகவே இந்த வழக்கில் எந்த விதமான அவர்கள் தாவேக ஆட்சியை சார்ந்தவர்கள் தங்களால் தான் இந்த வழக்கு இந்த அளவுக்கு தீவிரப்படுத்தப்படுகிறது என்று அவர்கள் சொல்வதற்கான எந்த அடிப்படையும் இல்லை என்பதை முதலில் நான் உங்களை கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். ஆகவே இந்த வழக்கு தீவிரப்படுத்தப்படுவதற்கும் பலர் கைது செய்யப்பட்டிருப்பதற்கும் அடிப்படையாக இருப்பது என்பது போக்சோ நீதிமன்றத்துடைய சிறப்பு நீதிபதி தான் இதற்கு அடிப்படையான காரணம் என்பதை நான் திட்டவட்டமாக தெரிவிக்க விரும்புகிறேன்.
10: தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் சட்டம்

0: he has forgotten to update his script. And he has also said that the High Court has advised against politicizing the matter. Stalin has also hit back over the Karoo tragedy, accusing Vijay of having run and hidden after 40 people had lost their lives, and asked the Chief Minister to conduct some self-examination. Let's tell you more about what the case in Tamil Nadu is all about that's making headlines nationwide. Well, Tamil Nadu's Viramani Posso case has exploded into a political showdown, with Viramani in custody till October 9th. Vijay is alleging a cover-up and questioning a possible DMK deal. Stalin has hit back, rejecting the charge and telling the Chief Minister to update his script. The war of words has now escalated, with Vijay accusing the previous DMK government of covering up the abuse allegations and demanding answers from Stalin. Stalin, meanwhile, has rejected the allegations, as he has raked up the Karoo stampede and denied any DMK connection to the case, and has hit back at Vijay. The former Chief Minister has also accused Vijay of politicizing the issue and asking the Chief Minister to introspect. The investigation is now entering a crucial phase, with an all-women SIT examining the case and the handling of evidence during the earlier probe.
1: இத்தனை வருஷமா சீரழிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறான். அந்த கேஸ் போன டிஎம்கே கவர்மெண்ட்ல வந்தும் அந்த கேஸ அந்த சாப்டரை அந்த ஹிஸ்டரியவே எல்லாம் மூடி மறைச்சிட்டாங்க. என்ன டீலிங் நடக்குது உள்ளுக்குள்ள? தமிழ்நாடு கேள்வி கேக்குது சார், வாயை தொடங்க சார், ஸ்டாலின் சார் வாயை தொடங்க. உங்களோட சேர்ந்து அந்த மற்றும் பலரும் வாயை திறக்காம இருக்காங்க. இதுல கூடவா கூட்டு இதுல கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு வாய் திறக்காம இருப்பீங்க? என்னமோ பெண்கள் பாதுகாப்புக்குன்னே பிறந்த மாதிரி இந்த திமுகவும் இந்த மற்றும் பலரும் அந்த அத்தனை பெண்களை சீரழிச்சானே, தூக்கி உள்ள வச்சிட்டோம். இப்போ அவனை பத்தியும் வாயை திறக்கல, அந்த ஆளை பத்தியும் வாயை திறக்கல. என்னடா இத்தனை வருஷமா மூடி மறைச்சு வச்சிருந்த ஒரு விஷயத்த விஜய் வந்தவனை தோண்டி எடுத்து வெளியே எடுத்து அவனை உள்ள தூக்கி வச்சுட்டான். அந்த அதிர்ச்சியில வாய் திறக்காம இருக்காங்களோ என்னமோ எனக்கு தெரியல. எல்லாம் பச்சை பிள்ளைங்க சார், பச்சை பிள்ளைங்க. அவங்களோட வலிய பத்தி வந்து வெளியில பேச முடியலன்னா அப்புறம் என்ன அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க? இத்தனை வருஷமா
2: வாட் இஸ் எ கனெக்ஷன் ஃபார் த டிஎம்கே அண்ட் தட் கேஸ்? இட் இஸ் எ டர்ட்டி பாலிடிக்ஸ். இஃப் அட் ஆல் எனிபடி டன் எ மிஸ்டேக் ஆர் கிரைம், இட் இஸ் பவர் இன் யுவர் ஹேண்ட். டேக் யுவர் ஆக்ஷன். Instead of taking actions, you are making a flimsy and false allegation against one political party and gaining out of that. It is a dirty politics, as my leader says. You do politics fairly. You come and meet the public. You make your promises to fulfill and do your government. Instead of that, day to day, daily, what narrative can we set up? That was the mind blow of the Vijay. So it is a failure politics for him.
1: நீங்க விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுறது இந்த பெண்களை அவதூறா அசிங்கமா ஆபாசமா பேசுற ஒவ்வொருத்தருக்கும் நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு தண்டனையா இருக்கும். இந்த திமுகவுக்கோ இல்ல இந்த தீய சக்திக்கோ இல்ல இந்த ஆபாச சக்திக்கோ மற்றும் பலருக்கோ நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா அது பெண்களை தப்பா பேசுறவங்களை நீங்க ஆதரிக்கிற மாதிரி ஆயிடும்.
3: காவேகாவை சார்ந்தவர்கள் அல்லது தமிழக அரசு ஏதோ தானாகவே முன்வந்து இந்த பிரச்சனைகளை எல்லாம் இந்த வழக்கை நேர்மையான முறையில் நடத்துவது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். கடந்த ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி போக்சோ நீதிமன்றத்தில் இப்போது இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கம் சமர்ப்பித்த அறிக்கை என்பது இந்த வழக்கை முடித்துக் கொள்வது என்கிற முறையில்தான் காவல்துறையின் சார்பில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. ஆகவே இந்த வழக்கில் எந்த விதமான அவர்கள் தாவேக ஆட்சியை சார்ந்தவர்கள் தங்களால் தான் இந்த வழக்கு இந்த அளவுக்கு தீவிரப்படுத்தப்படுகிறது என்று அவர்கள் சொல்வதற்கான எந்த அடிப்படையும் இல்லை என்பதை முதலில் நான் உங்களை கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். ஆகவே இந்த வழக்கு தீவிரப்படுத்தப்படுவதற்கும் பலர் கைது செய்யப்பட்டிருப்பதற்கும் அடிப்படையாக இருப்பது என்பது போக்சோ நீதிமன்றத்துடைய சிறப்பு நீதிபதி தான் இதற்கு அடிப்படையான காரணம் என்பதை நான் திட்டவட்டமாக தெரிவிக்க விரும்புகிறேன்.
4: தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் சட்டம் ஒழுங்கு மிகவும் மிக மிக மோசமான ஒரு சூழ்நிலை இருப்பதற்கு எடுத்துக்காட்டு கடந்த சில நாட்களாக நான் ஏற்கனவே என்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருந்தேன். தொழிலதிபர் வீரமணி அவருடைய நடத்தையை மிகவும் கண்டனத்துக்குரியது, வேதனைக்குரியது. தமிழகத்தில் இப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்குமா என்று மிகவும் தலைகுனிவான ஒரு செயலாக இருக்கிறது. இதற்கு பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே நாங்களுடைய கண்டனத்தை தெரிவித்திருந்தோம். ஆக மீண்டும் இந்த பத்திரிகை உங்களுடைய வாயிலாக பாரதிய ஜனதா கட்சியின் கடுமையான கண்டனத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அரசு அதிகாரிகள், இதில் சம்பந்தப்பட்டவர்கள், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ரஞ்சன்குமார் உட்பட நிறைய பேர் இதில் தலையிட்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கையை தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.
0: Let's now tell you about what lies ahead as far as this case is concerned. Well, a 4-member all-women SIT has been formed. The Chennai Police Commissioner will be supervising the case, and Viramani is in judicial custody till the 9th of October. An earlier investigation was under fresh scrutiny. The handling of evidence will be examined hence, and then the 4th accused have already been arrested and their questioning is underway. Meanwhile, Viramani's aide, Shanti and Mahindra are in custody, and it's day 2 of Shanti and Mahindra's questioning where more skeletons are likely to tumble out. Meanwhile, the special court has ordered further investigation as well, and the former police officials are also under scrutiny. Also, what's happened is that TTV Dinakaran has sought for a CBI probe. So it remains to be seen if these demands of the opposition of demanding a CBI probe or not will be fulfilled. But As far as the Madras High Court order goes today, the Madras High Court has said that there will be no politics, no debate as far as this case is concerned, and that it remains to be a sensitive case. As far as the politics is concerned, Vijay has completely made it clear today while he was addressing a rally. As he was addressing the people, he had hit out at DMK, a direct attack in fact, where he has said that it is because of the DMK that Viramani was shielded.

0: रखें। देखिए विपक्ष क्या बोलता है नहीं बोलता है मुझे उस बात से बहुत ज्यादा फर्क नहीं पड़ता है। विपक्ष का काम है राजनीति करना, आप अगर आरोप नहीं लगाएंगे तो आप अपनी राजनीति को साधेंगे कैसे। पर ऐसे में विपक्ष को संतुष्ट कराने के लिए सीईसी को नहीं बल्कि जनता को विश्वास में लेने के लिए, लोकतंत्र की खूबसूरती है ये। ऐसे में अगर चुनावी प्रक्रिया के ऊपर ही लोगों का विश्वास या संदेह खड़ा हो जाएगा तो ये गलत है।
1: Shifting our focus to breaking news that's just coming in, M.K. Stalin has launched a sharp counter-attack on Vijay over the Veeramani case. Stalin has rejected any DMK connection to the case and has asked Vijay, the Chief Minister of Tamil Nadu, if he has forgotten to update his script. And he has also said that the High Court has advised against politicizing the matter. Stalin has also hit back over the Karur tragedy, accusing Vijay of having run and hidden after 40 people had lost their lives, and asked the Chief Minister to conduct some self-examination. Let's tell you more about what the case in Tamil Nadu is all about that's making headlines nationwide. Well, Tamil Nadu's Veeramani Posso case has exploded into a political showdown, with Veeramani in custody till October 9th. Vijay is alleging a cover-up and questioning a possible DMK deal. Stalin has hit back, rejecting the charge and telling the Chief Minister to update his script. The war of words has now escalated, with Vijay accusing the previous DMK government of covering up the abuse allegations and demanding answers from Stalin. Stalin, meanwhile, has rejected the allegations, as he has raked up the Karoo stampede and denied any DMK connection to the case, and has hit back at Vijay. The former Chief Minister has also accused Vijay of politicizing the issue and asking the Chief Minister to introspect. The investigation is now entering a crucial phase, with an all-women SIT examining the case and the handling of evidence during the earlier probe.
2: நம்ம தமிழ்நாட்டு இளம் பெண்களை, அந்த பச்சை பிள்ளைங்களை ஒருத்தன் இத்தனை வருஷமா சீரழிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறான். அந்த கேஸ் போன டிஎம்கே கவர்மெண்ட்ல வந்தும் அந்த கேஸ அந்த சாப்டரை அந்த ஹிஸ்டரியவே எல்லாம் மூடி மறைச்சிட்டாங்க. என்ன டீலிங் நடக்குது உள்ளுக்குள்ள? தமிழ்நாடு கேள்வி கேக்குது சார், வாயை தொடங்க சார், ஸ்டாலின் சார் வாயை தொடங்க. உங்களோட சேர்ந்து அந்த மற்றும் பலரும் வாயை திறக்காம இருக்காங்க. இதுல கூட வா கூட்டு, இதுல கூட வா கூட்டு சேர்ந்துக்கிட்டு வாய் திறக்காம இருப்பீங்க. என்னமோ பெண்கள் பாதுகாப்புக்குன்னே பிறந்த மாதிரி இந்த திமுகவும் இந்த மற்றும் பலரும் அந்த அத்தனை பெண்களை சீரழிச்சானே, தூக்கி உள்ள வச்சிட்டோம். இப்போ அவனை பத்தியும் வாயை திறக்கல, அந்த ஆளை பத்தியும் வாயை திறக்கல. என்னடா இத்தனை வருஷமா மூடி மறைச்சு வச்சிருந்த ஒரு விஷயத்த விஜய் வந்தவனை தோண்டி எடுத்து வெளியே எடுத்து அவனை உள்ள தூக்கி வச்சுட்டான். அந்த அதிர்ச்சியில வாயை திறக்காம இருக்காங்களோ என்னமோ எனக்கு தெரியல. எல்லாம் பச்சை பிள்ளைங்க சார், பச்சை பிள்ளைங்க. அவங்களோட வழிய பத்தி வந்து வெளியில பேச முடியலன்னா அப்புறம் என்ன அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இத்தனை வருஷமா?
3: வாட் இஸ் எ கனெக்ஷன் ஃபார் த டிஎம்கே அண்ட் தட் கேஸ்? இட் இஸ் அ டர்ட்டி பாலிடிக்ஸ். If at all anybody done a mistake or crime, it is power in your hand. Take your action. Instead of taking actions, you are making a flimsy and false allegation against one political party and gaining out of that. It is a dirty politics, as my leader says. You do politics fairly. You come and meet the public. You make your promises to fulfill and do your government. Instead of that, day to day, daily, what narrative can we set up? That was a mind blow of the Vijay. So it is a failure politics for him.
2: Dai senji whistle chinnathula vote podunga. Neenga whistle chinnathukku vote podradhu inda pengala avadura asingama aabasama pesra ovvoru tharku neenga kudukra migapperiya oru thandanaiya irukum. இந்த திமுகவுக்கோ இல்லை இந்த தீய சக்திக்கோ இல்லை இந்த ஆபாச சக்திக்கோ மற்றும் பலருக்கோ நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா அது பெண்களை தப்பா பேசுறவங்கள நீங்க ஆதரிக்கிற மாதிரி ஆயிடும்.
4: தாவேக்காவை சார்ந்தவர்கள் அல்லது தமிழக அரசு ஏதோ தானாகவே முன்வந்து இந்த பிரச்சனைகளை எல்லாம் இந்த வழக்கை நேர்மையான முறையில் நடத்துவது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். கடந்த ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி போக்சோ நீதிமன்ற

0: வழக்கு தீவிரப்படுத்தப்படுவதற்கும் பலர் கைது செய்யப்பட்டிருப்பதற்கும் அடிப்படையாக இருப்பது என்பது போக்சோ நீதிமன்றத்துடைய சிறப்பு நீதிபதிதான் இதற்கு அடிப்படையான காரணம் என்பதை நான் திட்டவட்டமாக தெரிவிக்க விரும்புகிறேன்.
1: தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் சட்டம் ஒழுங்கு மிகவும் மிக மிக மோசமான ஒரு சூழ்நிலை இருப்பதற்கு எடுத்துக்காட்டு கடந்த சில நாட்களாக நான் ஏற்கனவே என்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருந்தேன். தொழிலதிபர் வீரமணி அவருடைய நடத்தை மிகவும் கண்டனத்துக்குரியது, வேதனைக்குரியது. தமிழகத்தில் இப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்குமா என்று மிகவும் தலைகுனிவான ஒரு செயலாக இருக்கிறது. இதற்கு பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே நாங்களுடைய கண்டனத்தை தெரிவித்திருந்தோம். ஆக மீண்டும் இந்த பத்திரிகை உங்களுடைய வாயிலாக பாரதிய ஜனதா கட்சியின் கடுமையான கண்டனத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அரசு அதிகாரிகள், இதில் சம்பந்தப்பட்டவர்கள், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ரஞ்சன்குமார் உட்பட நிறைய பேர் இதில் தலையிட்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கையை தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.
2: Last, now tell you about what lies ahead as far as this case is concerned. Well, a 4-member all-women SIT has been formed. The Chennai Police Commissioner will be supervising the case and Viramani is in judicial custody till the 9th of October. An earlier investigation was under fresh scrutiny. The handling of evidence will be examined hence and then the 4th accused have already been arrested and their questioning is underway. Meanwhile, Viramani's aide, Shanti and Mahindra are in custody and it's day 2 of Shanti and Mahindra's questioning where more skeletons are likely to tumble out. Meanwhile, the special court has ordered further investigation as well and the former police officials are also under scrutiny. Also, what's happened is that TTV Dinakaran has sought for a CBI probe. So, it remains to be seen if these demands of the opposition of demanding a CBI probe or not will be fulfilled. But As far as the Madras High Court order goes today, the Madras High Court has said that there will be no politics, no debate as far as this case is concerned and that it remains to be a sensitive case. As far as the politics is concerned, Vijay has completely made it clear today while he was addressing a rally as he was addressing the people. He had hit out at DMK, a direct attack in fact, where he has said that it is because of the DMK that that Viramani was shielded.

0: That was upheld by the Supreme Court earlier as well. So there was nothing wrong that went on as far as the sources in the Election Commission clearly telling us at this point in time.
1: Right, Aishwarya, thank you very much for getting us those details. Moving across, let's tell you in more detail about what happened today as far as the opposition versus the CEC is concerned. Now, the Election Commission war has now intensified as Congress began its nationwide protest earlier today. The protests were held in multiple cities like Delhi, Jammu, Kolkata, Lucknow, Dehradun, Guwahati, Patna and Chandigarh as well. Now, Congress had also put up posters of Gyanesh Hatao, Chunav Ayog Bachao in Delhi, opposition posters were put up in several states as well, and the leaders were upping the ante, demanding an impeachment of the chief election commissioner and action against him. Rahul Gandhi had then accused Gyanesh Kumar, the CEC, of acting against India. He demanded his resignation. The Kokra Janta Party, meanwhile, had issued an ultimatum that if the CEC does not resign, they will begin a nationwide protest. The BJP, meanwhile, has hit back with its own barb. The BJP has claimed that the Congress leaders in Kerala love SIR and they had also hailed the process. Meanwhile, a PIL is filed against the CEC, Gyanesh Kumar, in Supreme Court as well. We are getting in certain political reactions on the story. Let's listen into that.
2: There are facts, there is evidence. It is there for the whole country to see. My brother has shown it in many different press conferences. He has put the evidence forward. Now it is very clear 13 crore voters have been deleted. This is a lame excuse, and the BJP should stop making lame excuses. If they are meddling with our elections, and if their leadership is making the Election Commission do this, then it is an act of treason and they should be aware of it.
3: देखिए राहुल गांधी जी ने कल जो भी बोला प्रेस कॉन्फ्रेंस करके सीसी की वर्किंग के बारे में वो पूरा झूठ का पुलिंदा है. किसी भी तरह की सत्यता उनमें नहीं है ना वो प्रमाणित कर सकते हैं. झूठ बोलते हैं और वातावरण खराब करते हैं और भाग जाते हैं.
4: आपने लोकतंत्र की हत्या की. आप आतंकवादी से भी बड़ा गलत भूमिका निभाया. आपने दलित एसटीएससी ईबीसी और माइनॉरिटीज के वोट के 13 करोड़ वोट को काटा. तो आप लोकतंत्र के हत्यारे हैं. आप आतंकवादी से बुरा व्यवहार किया है. आपको फांसी होनी चाहिए. राष्ट्रों का मुकदमा होना चाहिए.
5: 4-6 महीना में विरोधी लोग एक इशू निकाल के लाते हैं और हमेशा ऐसा इशू लाते हैं जो देश के खिलाफ है, देश के इंस्टीट्यूशन के खिलाफ है, देश की बदनाम करने की इशू रहती है. जनता के सामने धीरे धीरे ये सब साफ हो रहा है. ये कुछ नहीं, स्टैंड छोड़ करके जैन जी हो गया, अब गणेश कुमार जी को लेके पड़े हैं. देश की जितनी संस्था है उसको कमजोर करने की साजिश चल रही है.
1: And while the opposition is uniting against the CEC's removal demand, there seems to be a disagreement within the NDA. Union Minister Chirag Paswan, an NDA ally, has publicly called on CEC Gyanesh Kumar to clarify the Election Commission's position amid the controversy over reported differences within the poll panel. Now, Chirag Paswan has said that it would be problematic if doubts about the electoral process took root among the public, placing the responsibility on the CEC to address them.
6: नहीं पता, मैं सरकार का हिस्सा होने के नाते मैं किसी को डिफेंड नहीं करूंगा. ऐसे में एक स्वतंत्र संवैधानिक संस्था है चुनाव आयोग. ऐसे में अगर चुनाव आयोग के ऊपर ऐसे सवाल खड़े हो रहे हैं तो मैं मानता हूं कि ये जिम्मेदारी भी चुनाव आयोग की है, खासतौर पे सीईसी की है, कि वो अपने पक्ष में अपनी बातों को मजबूती से रखें. देखिए विपक्ष क्या बोलता है नहीं बोलता है मुझे उस बात से बहुत ज़्यादा फर्क नहीं पड़ता है. विपक्ष का काम है राजनीति करना. आप अगर आरोप नहीं लगाएंगे तो आप अपनी राजनीति को साधेंगे कैसे. पर ऐसे में विपक्ष को संतुष्ट कराने के लिए सीईसी को नहीं बल्कि जनता को विश्वास में लेने के लिए, लोकतंत्र की खूबसूरती है ये. ऐसे में अगर चुनावी प्रक्रिया के ऊपर ही लोगों का विश्वास या संदेह खड़ा हो जाएगा तो ये गलत है.
1: Shifting our focus to breaking news that's just coming in, M.K. Stalin has launched a sharp counter-attack on Vijay over the Veeramani case. Stalin has rejected any DMK connection to the case and has asked Vijay, the Chief Minister of Tamil Nadu, if he has forgotten to update his script. And he has also said that the High Court has advised against politicizing the matter. Stalin has also hit back over the Karur tragedy, accusing Vijay of having run and hidden after 40 people had lost their lives and asked the chief minister to conduct some self-examination. Let's tell you more about what the case in Tamil Nadu is all about that's making headlines nationwide. Well, Tamil Nadu's Viramani Posso case has exploded into a political showdown, with Viramani in custody till October 9th. Vijay is alleging a cover-up and questioning a possible DMK deal. Stalin has hit back, rejecting the charge and telling the chief minister to update his script. The war of words has now escalated, with Vijay accusing the previous DMK government of covering up the abuse allegations and demanding answers from Stalin. Stalin, meanwhile, has rejected the allegations, as he has raked up the Karoo stampede and denied any DMK connection to the case, and has hit back at Vijay. The former chief minister has also accused Vijay of politicizing the issue and asking the chief minister to introspect. The investigation is now entering a crucial phase, with an all-women SIT examining the case and the handling of evidence during the earlier probe.
7: இத்தனை வருஷமா சீரழிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறான். அந்த கேஸ் போன டிஎம்கே கவர்மெண்ட்ல வந்தும் அந்த கேஸ அந்த சாப்டரை அந்த ஹிஸ்டரியவே எல்லாம் மூடி மறைச்சிட்டாங்க. என்ன டீலிங் நடக்குது உள்ளுக்குள்ள? தமிழ்நாடே கேள்வி கேக்குது சார், வாய துறங்க சார், ஸ்டாலின் சார் வாய துறங்க. உங்களோட சேர்ந்து அந்த மற்றும் பலரும் வாய துறக்காம இருக்காங்க. இதுல கூடவா கூட்டு இதுல கூடவா கூட்டு சேர்ந்துக்கிட்டு வாய் திறக்காம இருப்பீங்க? என்னமோ பெண்கள் பாதுகாப்புக்குன்னே பிறந்த மாதிரி இந்த திமுகவும் இந்த மற்றும் பலரும் அந்த அத்தனை பெண்களை சீரழிச்சானே, தூக்கி உள்ள வச்சிட்டோம். இப்போ அவனை பத்தியும் வாயை திறக்கல, அந்த ஆளை பத்தியும் வாயை திறக்கல. என்னடா இத்தனை வருஷமா மூடி மறைச்சு வச்சிருந்த ஒரு விஷயத்த விஜய் வந்தவனை தோண்டி எடுத்து வெளியே எடுத்து அவனை உள்ள தூக்கி வச்சிட்டான். அந்த அதிர்ச்சியில வாய திறக்காம இருக்காங்களோ என்னமோ எனக்கு தெரியல. எல்லாம் பச்சை பிள்ளைங்க சார், பச்சை பிள்ளைங்க. அவங்களோட வழிய பத்தி வந்து வெளியில பேச முடியலன்னா அப்புறம் என்ன அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க? இத்தனை வருஷமா
8: வாட் இஸ் எ கனெக்ஷன் ஃபார் த டிஎம்கே அண்ட் தட் கேஸ்? இட் இஸ் எ டர்ட்டி பாலிடிக்ஸ். இஃப் அட் ஆல் எனிபடி டன் எ மிஸ்டேக் ஆர் கிரைம், இட் இஸ் பவர் இன் யுவர் ஹேண்ட். டேக் யுவர் ஆக்ஷன். Instead of taking actions, you are making a flimsy and false allegation against one political party and gaining out of that. It is a dirty politics, as my leader says. You do politics fairly. You come and meet the public. You make your promises to fulfill and do your government. Instead of that, day to day, daily, what narrative can we set up? That was the mind blow of the Vijay. So it is a failure politics for him.
7: Dayu Sanji, whistle chinnathala vote podunga. நீங்க விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுறது இந்த பெண்களை அவதூறா அசிங்கமா ஆபாசமா பேசுற ஒவ்வொருத்தருக்கும் நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு தண்டனையா இருக்கும். இந்த திமுகவுக்கோ இல்ல இந்த தீய சக்திக்கோ இல்ல இந்த ஆபாச சக்திக்கோ மற்றும் பலருக்கோ நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா அது பெண்களை தப்பா பேசுறவங்களை நீங்க ஆதரிக்கிற மாதிரி ஆயிடும்.
9: தாவேக்காவை சார்ந்தவர்கள் அல்லது தமிழக அரசு ஏதோ தானாகவே முன்வந்து இந்த பிரச்சனைகளை எல்லாம் இந்த வழக்கை நேர்மையான முறையில் நடத்துவது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். கடந்த ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி போக்சோ நீதிமன்றத்தில் இப்போது இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கம் சமர்ப்பித்த அறிக்கை என்பது இந்த வழக்கை முடித்துக் கொள்வது என்கிற முறையில்தான் காவல்துறையின் சார்பில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. ஆகவே இந்த வழக்கில் எந்த விதமான அவர்கள் தாவேக ஆட்சியை சார்ந்தவர்கள் தங்களால் தான் இந்த வழக்கு இந்த அளவுக்கு தீவிரப்படுத்தப்படுகிறது என்று அவர்கள் சொல்வதற்கான எந்த அடிப்படையும் இல்லை என்பதை முதலில் நான் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். ஆகவே இந்த வழக்கு தீவிரப்படுத்தப்படுவதற்கும் பலர் கைது செய்யப்பட்டிருப்பதற்கும் அடிப்படையாக இருப்பது என்பது போக்சோ நீதிமன்றத்துடைய சிறப்பு நீதிபதி தான் இதற்கு அடிப்படையான காரணம் என்பதை நான் திட்டவட்டமாக தெரிவிக்க விரும்புகிறேன்.
10: தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் சட்டம் ஒழுங்கு மிகவும் மிக மிக மோசமான ஒரு சூழ்நிலை இருப்பதற்கு எடுத்துக்காட்டு கடந்த சில நாட்களாக நான் ஏற்கனவே என்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருந்தேன். தொழிலதிபர் வீரமணி அவருடைய நடத்தை மிகவும் கண்டனத்துக்குரியது, வேதனைக்குரியது. தமிழகத்தில் இப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்குமா என்று மிகவும் தலைகுனிவான ஒரு செயலாக இருக்கிறது. இதற்கு பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே நாங்களுடைய கண்டனத்தை தெரிவித்திருந்தோம். ஆக மீண்டும் இந்த பத்திரிகை உங்களுடைய வாயிலாக பாரதிய ஜனதா கட்சியின் கடுமையான கண்டனத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அரசு அதிகாரிகள், இதில் சம்பந்தப்பட்டவர்கள், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ரஞ்சன்குமார் உட்பட நிறைய பேர் இதில் தலையிட்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கையை தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.
1: Let's now tell you about what lies ahead as far as this case is concerned. Well, a 4-member all-women SIT has been formed. The Chennai Police Commissioner will be supervising the case, and Viramani is in judicial custody till the 9th of October. An earlier investigation was under fresh scrutiny. The handling of evidence will be examined hence, and then the 4th accused have already been arrested and their questioning is underway. Meanwhile, Viramani's aide, Shanti and Mahindra are in custody, and it's day two of Shanti and Mahindra's questioning where more skeletons are likely to tumble out. Meanwhile, the special court has ordered further investigation as well, and the former police officials are also under scrutiny. Also, what's happened is that TTV Dinakaran has sought for a CBI probe. So it remains to be seen if these demands of the opposition of demanding a CBI probe or not will be fulfilled. But As far as the Madras High Court order goes today, the Madras High Court has said that there will be no politics, no debate as far as this case is concerned, and that it remains to be a sensitive case. As far as the politics is concerned, Vijay has completely made it clear today while he was addressing a rally, as he was addressing the people. He had hit out at DMK, a direct attack in fact, where he has said that it is because of the DMK that Viramani was shielded.

0: டிஎம்கே கவர்மெண்ட்ல வந்தும் அந்த கேஸ அந்த சாப்டரை அந்த ஹிஸ்டரியவே எல்லாம் மூடி மறைச்சிட்டாங்க. என்ன டீலிங் நடக்குது உள்ளுக்குள்ள? தமிழ்நாடு கேள்வி கேக்குது சார், வாயை தொடங்க சார், ஸ்டாலின் சார் வாயை தொடங்க. உங்களோட சேர்ந்து அந்த மற்றும் பலரும் வாயை திறக்காம இருக்காங்க. இதுல கூடவா கூட்டு, இதுல கூடவா கூட்டு சேர்ந்துக்கிட்டு வாயை திறக்காம இருப்பீங்க? என்னமோ பெண்கள் பாதுகாப்புக்குன்னே பிறந்த மாதிரி இந்த திமுகவும் இந்த மற்றும் பலரும் அந்த அத்தனை பெண்களை சீரழிச்சானே, தூக்கி உள்ள வச்சிட்டோம். இப்போ அவனை பத்தியும் வாயை திறக்கல, அந்த ஆளை பத்தியும் வாயை திறக்கல. என்னடா இத்தனை வருஷமா மூடி மறைச்சு வச்சிருந்த ஒரு விஷயத்த விஜய் வந்தவனை தோண்டி எடுத்து வெளியே எடுத்து அவனை உள்ள தூக்கி வச்சுட்டான். அந்த அதிர்ச்சியில வாயை திறக்காம இருக்காங்களோ என்னமோ எனக்கு தெரியல. எல்லாம் பச்சை பிள்ளைங்க சார், பச்சை பிள்ளைங்க. அவங்களோட வழிய பத்தி வந்து வெளியில பேச முடியலன்னா அப்புறம் என்ன அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க? NRSL பண்ணிட்டு இருக்கீங்க இத்தனை வருஷமா?
1: What is the connection for the DMK and that case? It is a dirty politics. If at all anybody done a mistake or crime, it is power in your hand. Take your action. Instead of taking actions, you are making a flimsy and false allegation against one political party and gaining out of that. It is a dirty politics, as my leader says. You do politics fairly. You come and meet the public. You make your promises to fulfill and do your government. Instead of that, day to day, daily, what narrative can we set up? That was the mind blow of the Vijay. So it is a failure politics for him.
0: Dai senji whistle chinnathula vote podunga. Neenga whistle chinnathukku vote podrathu inda pengala avadura asingama aabasama pesura ovvorutharku neenga kudukkira migapperiya oru thandanaiya irukum. இந்த திமுகவுக்கோ இல்லை இந்த தீய சக்திக்கோ இல்லை இந்த ஆபாச சக்திக்கோ மற்றும் பலருக்கோ நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா அது பெண்களை தப்பா பேசுறவங்கள நீங்க ஆதரிக்கிற மாதிரி ஆயிடும்.
2: தாவேகாவை சார்ந்தவர்கள் அல்லது தமிழக அரசு ஏதோ தானாகவே முன்வந்து இந்த பிரச்சனைகளை எல்லாம் இந்த வழக்கை நேர்மையான முறையில் நடத்துவது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். கடந்த ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி போக்சோ நீதிமன்றத்தில் இப்போது இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கம் சமர்ப்பித்த அறிக்கை என்பது இந்த வழக்கை முடித்துக் கொள்வது என்கிற மொழியில்தான் காவல்துறையின் சார்பில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. ஆகவே இந்த வழக்கில் எந்த விதமான அவர்கள் தாவேக ஆட்சியை சார்ந்தவர்கள் தங்களால் தான் இந்த வழக்கு இந்த அளவுக்கு தீவிரப்படுத்தப்படுகிறது என்று அவர்கள் சொல்வதற்கான எந்த அடிப்படையும் இல்லை என்பதை முதலில் நான் உங்களை கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். ஆகவே இந்த வழக்கு தீவிரப்படுத்தப்படுவதற்கும் பலர் கை செய்யப்பட்டிருப்பதற்கும் அடிப்படையாக இருப்பது என்பது போக்சோ நீதிமன்றத்துடைய சிறப்பு நீதிபதி தான் இதற்கு அடிப்படையான காரணம் என்பதை நான் திட்டவட்டமாக தெரிவிக்க விரும்புகிறேன்.
3: தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் சட்டம் ஒழுங்கு மிகவும் மிக மிக மோசமான ஒரு சூழ்நிலை இருப்பதற்கு எடுத்துக்காட்டு கடந்த சில நாட்களாக நான் ஏற்கனவே என்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருந்தேன். தொழிலதிபர் வீரமணி அவருடைய நடத்தை மிகவும் கண்டனத்துக்குரியது, வேதனைக்குரியது. தமிழகத்தில் இப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்குமா என்று மிகவும் தலைகுனிவான ஒரு செயலாக இருக்கிறது. இதற்கு பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே நாங்களுடைய கண்டனத்தை தெரிவித்திருந்தோம். ஆக மீண்டும் இந்த பத்திரிகை உங்களுடைய வாயிலாக பாரதிய ஜனதா கட்சியின் கடுமையான கண்டனத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அரசு அதிகாரிகள், இதில் சம்பந்தப்பட்டவர்கள், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ரஞ்சன்குமார் உட்பட நிறைய பேர் இதில் தலையிட்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கையை தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.
4: Let's now tell you about what lies ahead as far as this case is concerned. Well, a 4-member all-women SIT has been formed. The Chennai Police Commissioner will be supervising the case and Viramani is in judicial custody till the 9th of October. An earlier investigation was under fresh scrutiny. The handling of evidence will be examined hence, and then the 4th accused have already been arrested and their questioning is underway. Meanwhile, Viramani's aide, Shanti and Mahindra, are in custody, and it's day two of Shanti and Mahindra's questioning where more skeletons are likely to tumble out. Meanwhile, the special court has ordered further investigation as well, and the former police officials are also under scrutiny. Also, what's happened is that TTV Dinakaran has sought for a CBI probe. So it remains to be seen if these demands of the opposition of demanding a CBI probe or not will be fulfilled. But As far as the Madras High Court order goes today, the Madras High Court has said that there will be no politics, no debate as far as this case is concerned, and that it remains to be a sensitive case. As far as the politics is concerned, Vijay has completely made it clear today while he was addressing a rally, as he was addressing the people. He had hit out at DMK, a direct attack in fact, where he has said that it is because of the DMK that Viramani was shielded.

0: எல்லாம் மூடி மறைச்சிட்டாங்க. என்ன டீலிங் நடக்குது உள்ளுக்குள்ள? தமிழ்நாடு கேள்வி கேக்குது சார், வாயை தொடங்க சார், ஸ்டாலின் சார் வாயை தொடங்க. உங்களோட சேர்ந்து அந்த மற்றும் பலரும் வாயை திறக்காம இருக்காங்க. இதுல கூட வா கூட்டு, இதுல கூட வா கூட்டு சேர்ந்துக்கிட்டு வாயை திறக்காம இருப்பீங்க. என்னமோ பெண்கள் பாதுகாப்புக்குன்னே பிறந்த மாதிரி இந்த திமுகவும் இந்த மற்றும் பலரும் அந்த அத்தனை பெண்களை சீரழிச்சானே, தூக்கி உள்ள வச்சிட்டோம். இப்போ அவனை பத்தியும் வாயை திறக்கல, அந்த ஆளை பத்தியும் வாயை திறக்கல. என்னடா இத்தனை வருஷமா மூடி மறைச்சு வச்சிருந்த ஒரு விஷயத்த விஜய் வந்தவனை தோண்டி எடுத்து வெளியே எடுத்து அவனை உள்ள தூக்கி வச்சுட்டான். அந்த அதிர்ச்சியில வாயை திறக்காம இருக்காங்களோ என்னமோ எனக்கு தெரியல. எல்லாம் பச்சை பிள்ளைங்க சார், பச்சை பிள்ளைங்க. அவங்களோட வழிய பத்தி வந்து வெளியில பேச முடியலன்னா அப்புறம் என்ன அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க? NRSL பண்ணிட்டு இருக்கீங்க இத்தனை வருஷமா?
1: வாட் இஸ் எ கனெக்ஷன் ஃபார் த DMK அண்ட் தட் கேஸ்? இட் இஸ் எ டர்ட்டி பாலிடிக்ஸ். இஃப் அட் ஆல் எனிபடி டன் எ மிஸ்டேக் ஆர் கிரைம், இட் இஸ் பவர் இன் யுவர் ஹேண்ட். டேக் யுவர் ஆக்ஷன். இன்ஸ்ட் ஆஃப் டேக்கிங் ஆக்ஷன்ஸ், யூ ஆர் மேக்கிங் எ ஃபிலிம்சி அண்ட் ஃபால்ஸ் அலிகேஷன் அகேன்ஸ்ட் உன் பொலிட்டிக்கல் பார்ட்டி அண்ட் கெய்னிங் அவுட் ஆஃப் தட். இட் இஸ் எ டர்ட்டி பாலிடிக்ஸ் ஆஸ் மை லீடர் சேஸ். யூ டூ பாலிடிக்ஸ் ஃபேர்லி, யூ கம் அண்ட் மீட் த பப்ளிக், யூ மேக் யுவர் ப்ராமிசஸ் டு ஃபுல்ஃபில் and do your government. Instead of that, day to day, daily, what narrative can we set up? That was the mind blow of the Vijay. So it is a failure politics for him.
0: Dai senji whistle chinnathula vote podunga. Neenga whistle chinnathukku vote podrathu inda pengala avadura asingama aabasama pesura ovvorutharku neenga kudukra migapperiya oru thandanaiya irukum. இந்த திமுகவுக்கோ இல்லை இந்த தீய சக்திக்கோ இல்லை இந்த ஆபாச சக்திக்கோ மற்றும் பலருக்கோ நீங்கள் ஓட்டு போட்டீங்கன்னா அது பெண்களை தப்பாக பேசுகிறவங்கள நீங்கள் ஆதரிக்கிற மாதிரி ஆகிடும்.
2: தாவேக்காவை சார்ந்தவர்கள் அல்லது தமிழக அரசு ஏதோ தானாகவே முன்வந்து இந்த பிரச்சனைகளை எல்லாம் இந்த வழக்கை நேர்மையான முறையில் நடத்துவது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். கடந்த ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி போக்சோ நீதிமன்றத்தில் இப்போது இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கம் சமர்ப்பித்த அறிக்கை என்பது இந்த வழக்கை முடித்துக் கொள்வது என்கிற மொழியில்தான் காவல்துறையின் சார்பில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. ஆகவே இந்த வழக்கில் எந்த விதமான அவர்கள் தாவேக ஆட்சியை சார்ந்தவர்கள் தங்களால் தான் இந்த வழக்கு இந்த அளவுக்கு தீவிரப்படுத்தப்படுகிறது என்று அவர்கள் சொல்வதற்கான எந்த அடிப்படையும் இல்லை என்பதை முதலில் நான் உங்களை கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். ஆகவே இந்த வழக்கு தீவிரப்படுத்தப்படுவதற்கும் பலர் கைது செய்யப்பட்டிருப்பதற்கும் அடிப்படையாக இருப்பது என்பது போக்சோ நீதிமன்றத்துடைய சிறப்பு நீதிபதி தான் இதற்கு அடிப்படையான காரணம் என்பதை நான் திட்டவட்டமாக தெரிவிக்க விரும்புகிறேன்.
3: தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் சட்டம் ஒழுங்கு மிகவும் மிக மிக மோசமான ஒரு சூழ்நிலை இருப்பதற்கு எடுத்துக்காட்டு கடந்த சில நாட்களாக நான் ஏற்கனவே என்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருந்தேன். தொழிலதிபர் வீரமணி அவருடைய நடத்தையை மிகவும் கண்டனத்துக்குரியது, வேதனைக்குரியது. தமிழகத்தில் இப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்குமா என்று மிகவும் தலைகுனிவான ஒரு செயலாக இருக்கிறது. இதற்கு பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே நான் கண்டனத்தை தெரிவித்திருந்தோம். ஆக மீண்டும் இந்த பத்திரிகை உங்களுடைய வாயிலாக பாரதிய ஜனதா கட்சியின் கடுமையான கண்டனத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அரசு அதிகாரிகள், இதில் சம்பந்தப்பட்டவர்கள், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ரஞ்சன்குமார் உட்பட நிறைய பேர் இதில் தலையிட்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கையை தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.
4: Let's now tell you about what lies ahead as far as this case is concerned. Well, a 4-member all-women SIT has been formed. The Chennai Police Commissioner will be supervising the case and Viramani is in judicial custody till the 9th of October. An earlier investigation was under fresh scrutiny. The handling of evidence will be examined hence, and then the 4th accused have already been arrested and their questioning is underway. Meanwhile, Viramani's aide Shanti and Mahindra are in custody, and it's day two of Shanti and Mahindra's questioning where more skeletons are likely to tumble out. Meanwhile, the special court has ordered further investigation as well, and the former police officials are also under scrutiny. Also, what's happened is that TTV Dinakaran has sought for a CBI probe. So it remains to be seen if these demands of the opposition of demanding a CBI probe